சத்தி திரி சிப சத்தி சாலா சத்தி திரி குதிர சத்திய பாத்சாஹ நானக் சாச்சு தியாயன சாச்சு ஜோ மர்ஜமே சோ காச்சு நிகாச்சு மஹல்லா.